0: ஜோகான் மொட்டிமலா
1: சைபால்
0: கஜா பபலா
1: சைபால்
0: நடுவுல காமரா
1: சைபால்
0: புரத புள்ளா
1: சைபால்
2: 80 சம்வத்சராலுகா மீ ஆரோக்கியானிக்கு ஸ்ரீ அபிலாஷி சைபால்
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சமர்ப்பிஸ்தோண்டி ஸ்வர்ண